அரங்கம் இன்று பூத்த பூப்பட என்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும். என்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.6 98.5 எப்பன் பல வரிசைகளிலும் வழக்கமாக 7 முதல் 8 வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோ அளவு. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நல்வாழ்த்துக்கள்.

உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. இன்றைக்கு நாடுக்கிழமை செப்டம்பர் மாதம் 13 தேதி காலை 8 மணிக்கு ஷமுனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலின் குடம்பு தண்ணீர் அட்டி பெருவிழா நடைபெற உள்ளது.

இன்று காலை சிந்தனை கடினமான சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதே அவற்றை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக் கொள் கடினமான பாடைகளை சிறந்த முடிவுகளை தரும்

1991 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 9ஆம் தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் மீன்சார கண்ணா. இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். அவகத்தில் திரைப்படத்தில் நடிகர் இளைய தளபதி விஜய் மேலும் நடிகை குஷ்பு நடிகை ரம்பா ஆகியோரும் இந்த திரைப்படத்தின் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்பட சேமித்தவர் தீனிசித்தரல் தேவா அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் ஹரிஹரன் சுஜதா ஆகியோரும்.

0: அன்புதான் வாழ்க்கையின் அடிப்படை. அன்பு இல்லாத வாழ்க்கையின் உயரற்ற உடலை போன்றது. Love is the foundation of life. Without it, a person is merely a body covered with skin.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiyarangam.

0: அனைவருக்கும் எமது ஓரின் ஃப்ரீ வானொலியில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் தல் வரவிக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். அவன் வீக்கெண்ட் இப்போ நீங்கள் ரொம்ப ஜாலி இருப்பீங்க. மேலும் நாளைக்கிழமைக்கு மறக்காதீர்கள், சூரிய இந்த உலகை உடைக்கின்ற. மேலும் இன்றைய நாள் உங்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்த நாளாக அமையட்டும். மேலும் வாரத்தின் 6 நாட்களும் ஓடி ஓடி உடைத்த நமக்கு இன்று கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் குடும்பத்துடன் நேரம், நிறைய சிறப்பு. அதுதானே நாட்டிக்கடமை அல்லவா?
1: Free, on release.

மறக்காதீர்கள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இந்த காலையில் சூடான காஃபி, சூடான தேநீர் பிடித்த பாடல்கள். மேலும் அப்படியானால் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை இனிமையாக தொடங்கிவிட்டது. மேலும் வீட்டில் இருக்கும் அன்பானவர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள். மேலும் இன்றைக்கு யாருக்காவது ஒரு நல்ல வாரத்தை சொல்லுங்கள், ஒரு சிறிய புன்னகை கொடுங்கள். அந்த சிறிய அம்பி ஒருவருடைய நாளைய மாற்றிவிடும். மேலும் நீங்கள் எங்கு இருந்தாலும் எங்களுடன் இருந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை.

அவன் நடுக்கிழமை என்றாலே சிலருக்கு தூக்கம், சிலருக்கு சமையல், சிலருக்கு குடும்ப சந்திப்பு, இன்னும் சிலருக்கு இன்று என்ன சாப்பிடலாம் என்று மிகப்பெரிய சிந்தனை அளவா. எப்படி இருந்தாலும் இன்றைய நாளை சந்தோஷமாக கழிப்போம். கடந்த வாரத்தின் கவலைகளை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு புதிய வாரத்திற்கான நல்ல எண்ணங்களை மனதில் சந்திப்போம். சிரிப்போம், மகிழ்வோம், நல்ல இசையுடன் இணைந்திருப்போம்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு நாட்டுக்கிழமை சித்த பிரமாதம் படின் மூன்றாம் தேதி இன்றைக்கு சாம்பியா ஊரைச் சேர்ந்த திருமதி செல்வானா ஹிதோய் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிற அவருடைய துணைவன் ராஜீவ் மேலும் திலான் மேலும் அவருடைய மாமியார் மேலும் அப்பா விஜயன் அம்மா தேவி தம்பி அழகன் சிஸ்தி சுப்ரோயன் ஹிதோய் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மேலும் இன்றைக்கு காற்றுபோன் வசிக்கும் திருமதி துளசி குணந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிற அவருடைய துணைவன் அஸ்வின் மேலும் மீனா சிவரஞ்சினி முத்து சாம்பவி ஆகியோரின் சார்பில் வெட்டுக்களை கூறுகின்றார்கள் இதை பாட்டி நாம் மோசில் மொத்தூரை சேர்ந்த தனியன் தாந்திராயன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் விளங்குகிறோம் அப்பா ஜெகந்த் அம்மா ஸ்வாதி தத்தக்கதிரே சமாய் செல்வதா மேலும் ஹன்சினி அத்தி கலைவாணி மாமன் அருளன் தாந்திராயன் முத்துசுவாமி மேலும் போட்டி வசிக்கும் தேவி அம்மா தேவி ஆகியோரின் சார்பில் வெட்டுக்களை கூறுகின்றார்கள் இன்றும் பெச்சி தகத்கத் ஊரைச் சேர்ந்த திரு கிருஷ்ணா குவிந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார் மேலும் அவருடைய மனைவி கியானி மேலும் குழந்தைகள் ஆகியோரின் சார்பின் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள் சிறப்பாக இந்த பாடலில் நாம் காம்பி ஊரைச் சேர்ந்த குமாரன் புவானம் அமைதி அமைந்தி மேலும் செகரி அம்மா ஆம்பாள் ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வடங்குகின்றோம் இன்றும் பொழகு சென்ட்ரல் ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திரு ஆரி ஹரி அந்தி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார் அவருடைய துணை மனைவி தெய்வம் மேலும் வேலன் ஈசன் விமி நீலா அந்தி மேலும் அருணாச்சலம் வேலாயுடன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள் மேலும் இன்றைக்கு புலகு சென்ட்ரல் பாக் ஊரைச் சேர்ந்த திருமதி விமலை வகம்பரம் அவரது பிறந்த விழாவை கொண்டாட இருக்கிறார் அவருடைய துணை வெஞ்சயன் அசோதா சந்திரன் விமாலா யுகன் அடகி நீதியோ மெலிந்தா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்

அம்பர்லி இந்த நிகழ்ச்சியை கட்டி ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகள். மேலும் இந்த நாடுக்கிழமை உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியும் மனதில் அமைதியும் வாழ்வில் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.